அது 1982ல வெளியே வந்த சினிமா டார்லிங் டார்லிங் டார்லிங். சங்கர் கணேஷ் மியூசிக், அப்சல்யூட் ஹிட். 1981ல் அந்த 7 நாட்கள் பயங்கரமான ஹிட், கமர்ஷியலி சூப்பர் சக்ஸஸ். மிஸ்டர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் கிளைமேக்ஸ் தான் ஹைலைட், அந்த ட்ரெண்ட் செட்டர் ஃபார் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அண்ட் தி ரெலவன்ஸ் இன் சொசைட்டி.

1979 பாக்கியராஜ் ரத்தி அக்னிஹோத்ரி புதிய வார்ப்புகள் அருமையான படம் ஃபஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பை பாரதி ராஜா அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் பை பாக்கியராஜ் அஸ் எ லீட் ஆக்டர் ஸ்க்ரீன் பிளே வந்து பாரதிராஜா சாரோடது டயலாக் வந்து பாக்கியராஜோடது பெரிய சக்ஸஸ் ரெண்டு தமிழ்நாடு ஸ்டேட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு இந்த படம் மிஸ்டர் பாக்கியராஜுக்கு வந்து பெஸ்ட் டயலாக் ரைட்டர் அவார்ட் வின் பண்ணிச்சு இந்த படம்

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. 1983 வெளிவந்த இன்னொரு மிஸ்டர் பாரதராஜா எழுதி இயக்கின படம் முந்தானே முடிச்சு. மிஸ்ஸஸ் ஊர்வஷியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், மேஜர் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், சில்வர் ஜூப்ளி படம், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் தமிழ், அப்புறம் மிஸ்டர் பாக்யராஜுக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் தமிழ்.

82ல வெளிவந்து மிஸ்டர் பாரதி ராஜா எழுதி இயக்கிய இன்னொரு மிக பிரபலமான படம் தூரல் நின்று போச்சு. மேஸ்ட்ரோ இளையராஜாவோட மியூசிக்கில் பெரிய வெற்றி படம். இந்த படம் தமிழ் சினிமாவில் பாக்யராஜன் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுது. அப்புறம் இது நிறைய வேறு மொழிகளெல்லாம் மறுவாக்கம் செய்யப்பட்டது. நல்ல இயல்பான கதை, பாக்யராஜோட சிறந்த திரைக்கதை, அப்புறம் மிஸ்டர் இளையராஜாவோட அற்புதமான மியூசிக், அப்புறம் கிராமத்து பின்னணி, இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக மாற்றிச்சு அந்த அந்த வருஷத்துக்கு.

1981ல் வந்த இன்னொரு பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் மௌனகீதங்கள். இது வந்து மிஸ்டர் ஜெயகாந்தன் தமிழில் ரொம்ப பாப்புலரான ரைட்டரோட ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து உண்மை சுடும் அதை மருவி அதில் உள்ள இன்ஸ்பிரேஷன் இந்த படம். மியூசிக் வந்து மிஸ்டர் கங்கை அமரன். இது ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ், 25 வீக்ஸுக்கு மேலே ஓடிச்சு தியேட்டர்ஸில். அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடாலெல்லாம் ரீமேக் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் மலேசியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு, 43-day run in 3 theaters in Kuala Lumpur.

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. இன்றைக்கி நம்ம கேட்ட பாடல்கள் எல்லாம் மிஸ்டர் கே பாக்யராஜ் ஓட படங்கள்லிருந்து வந்த அற்புதமான பாடல்கள். He was one of India's finest screenwriters and was celebrated for his unique storytelling style and memorable dialogues. அவர் மறைந்தாலும் அவரோட படங்கள் திரைப்படங்கள் மூலமாக அவர் என்றென்றும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். So until next time, good night and take care.